0: டி கம்மான்னு சொல்லுங்க, நம்ம நொட்டியும் பாலி தரலாம்றோம். அது லைக் டெஸ்ட் லா சரியா மெசால் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் சரியா டைரோ மீன் குயி கொசா விஷயமா இருக்கு ஆன்டிபயோட்டிக் வரை ஷா செக் பாருவோம் நான் சொல்லுங்க வாஜி
1: انكلا ما شاء الله وشي شو انوي صديق ابا تاجي هرامي كنتون ديسو تماين بيجي اواغل سنما ادي نندي شلان المتوى ناجي كنتون ابتون دوايا ساوي احليني تستلوك تغانا لين اشا فوتوين شي كورونا دوين تنما ادي كسوا ادم غانا روشن نيكلان شي اندرو كلان بين ناسرين تاجي كاودرو غو ادا كرنو